0: அரிய தாயை கைத்தக்காரங்க கெத்தி மாட்டாங்க அரியான் அரியான் அப்புறம் மனோதே அப்புறம் இது கொடுக்காதோ தெரா கொத்துட்டோமே தவிர தேத்துக்கு கொடுக்காதோ என்ன பார்க்கட்டு மாறி வாதுக்கு கொத்து ராவு சில்வர் பீட் ராவு புரோகரி ராவு தெரா தேத்தாய் தரா பின்னபி ராவு பின்னபி Ete merigiri gini ko magiri as ya eu raura ko mati puro te e a eri maraura ko era na girut te te akaro e tairi de beetroot na ta ko beetroot di ka na ko raita no no hari hari ko kitan di tu ji kayo di ra ko di tu bo mai te mi mo no ti ta vi ro ko te tu ro de ra jo de ka me mo ya de ka beetroot ya de me puro yang rupo na garlic quoti e tutu ne ki khoto ko da ngai ti ga na ko to ra i ki ta ko to ke na lo ko to te taru ki roto i roto ti ya a ko putu putu ngana e tu ko na e a a par ki roto e ru ra si ru pi ti ru ra wo te ta e ru ra ta e ta yo ki tara bi ti ru tu ki ta ta to e tai o ni ani e ono a ko khali ki tu ko na ki roto a ko mo mai ko to ka to to te tongi anga ti pa ko te o tai e pa ko te tai ka riu ki te to ki ko to ya te pe ka ha ki te to ki ko to ka to to a mu dia te tongi anga ti ma me akar ko te kara ka re ka ye yan pro mai ya te mo ko ri ka ye yan na tara na te beach ru ju ki ka me chi ni te kara ya ai te tongi anga la ku ti pa ko ngaru pu ni ya ko e ngai tra ta ta ku kha re ko ngi ka ka mo ge ni ani ma ko na ru mo tu ya ka ri ki ba anyway tra ma ye tra ye o ke ko tu ko ru ha tu ko tu ko ru ta ma la ku ti ya wa ka ki ti ki te tu ku ti ya ti ya ma nga re ki te wa ko to la tu mo to me ka ri mo ge ko tu mo te ma ta ka le ya ka Nah, kalau nak kita itu waktu kata tu, itu tay tu arah kita ni lah. A carrot, a apa lah? Akar rumah itu waktu kata tu, emo ini kira itu ratu, torau. A carrot ya apa lah? Macam itu ratu. Kita tay marak tetungi teka tukang ngau ti yang apa yang kita ngai okotai. Ezra mang mchi ta ko tuku kyu kyu tu te khang tu tu ru agar ma kya ite ko tu ya te ar me mir tu mo to no ba me khai wo ko to ka ver ver tu ko tu me kare ka khwa kare ko tu no te khai pa bu ya ko te kare ka me ne u tu kya ko ya tu mo no agar ma jama ta kya ko yo ti ri pa ma kya ko it's sweet ya ta na ti ri po ma kya even even yo kya a tu kyu wa Do you like it? Pama ya. Dia lagi di menu ke kya kue ati muno kolo tu dia pako. Tu muno ke tawin dia tu mewe tu kya kue ati vini ati di muno kolo tu dia merik mang. Ya. Warung me kutu dia pako taku tu kue kiro tu.
1: The greens.
0: Ha. Dia di muno.
1: Carrot.
0: Are, ya. Beetroot. Hello. Okay. Kutu pingo kita kariku kita kiko kutu kato to. Akarong mai, ko te ra mama, o te mama e tu me amiri tu koia ka tar rai o kitona. O pineapple to nengo. Akarong mai te koto kato toa. O pineapple to nengo. Ya, no atu kitara pakiri e tar. Aki te tu ki koto kato toa. Me tabiri koto tona pakiri. Pa teka teka o me mo koto kirunga leka teka iya no. Akaro kato kato to. Don't waste. Tara etama kato te umanga puro tako tako ikenongro kato kato to. Metama etama.